நேரம் 5:37. இதமான கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் யுகேந்திரன், சித்ரா சிவராமன் ஆகியோர் குரல்களில் பாண்டவர் பூமி.

0: மொழி.
1: ஒலித்தது யுகேந்திரன், பொன்னி மற்றும் குழுவினர் குரல்களில் ஆட்டோகிராஃப் திரைப்பட பாடல். இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காஞ்சனாத்ரி திரைப்படத்திற்காக.

ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது நிகழ்ச்சியின் நிறைவான கானம். ஜெயமூர்த்தி மற்றும் அந்தக்குடி இளையராஜா ஆகியோர் குரல்களில் நம்ம வீட்டு பிள்ளை.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகா ஹெர்ட்ஸில். இனி வந்தே மாத்திரம். நேரம் 5:56 நிமிடம் 30 நொடி.

புத்தம்புது பூவாக மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் வெற்றிகளை வாரி வழங்கட்டும் என வாழ்த்தி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

பக்தி பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 6:14. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றடா. இறைவனை வணங்கி நிற்கும் வேளையாக இது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 6:17. தேனிசையை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி பாடியது.

இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் பாடல் ஒலிக்கும் நேரம் 6:22.

உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 6:32. இது தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாக ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசையை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் சித்ராவின் குரலில்.

நேரம் 6:37 ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாக. அடுத்ததாக சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோர் காத்திருக்கிறார்கள் ஸ்ரீ குரு சோத்திரம் பாடுவதற்காக.

நேரம் 6:42. ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடும் வேளையாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM Gold 100.1 MHz. அடுத்த கானம் ஜிகையின் குரலில்.

இன்பமான வாழ்வு வேண்டி இறையருளை தொழுதி நிற்கும் வேளையாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசை தரும் அடுத்த பாடல் என் எம் முகமது குரலில்.

ஒலித்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz. நிகழ்ச்சியின் நிறைவான கானம் ஹரிணியின் குரலில்.

0: இதுவரை பக்தி கீதங்களின் தொகுப்பாக உலா வந்து சென்றது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல் 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலையில் இனி தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசகஹ புனித த்ரிபாடி. अथ वार्ताः. संसदा राष्ट्रीय सहकारी विकास निगम विधेयकं 26,2000 सर्वसम्मत्या पारितम्. अनेन विधेयकेन निगमाय स्वकीयानि का

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்கானம், 9 மணிக்கு அரங்கிசை, அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரி பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. டாக்டர் புலிப்பாக்க லக்ஷ்மி பவன் வழங்கும் உரை இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிலை, அதனைத் தொடர்ந்து திரைகானம் இடம்பெறும். 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், எஸ் ஆர் பத்மாவதி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். ஜே கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம், விடுதலை போர் வீரர்கள் பற்றிய இலக்கிய ஏடு கேட்கலாம். 3 மணிக்கு திரைக்கான மாலை, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வாயிலின் ஜி வி குரு பரத்வாஜ் அவர்கள் பிரதங்கம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், இதில் ஃப்ரீடம் ஆர் ப்ரைட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உரை வழங்குபவர் ஜே ஜெருஷா மீரி, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் வி தேவ் ருஹான், மியூசிக்கல் டேலண்ட் ஸ்ரீ என் ஸ்ரீராகவ் அவர்களின் பாட்டு த மேன் ஹூ கேவ் இந்தியா விங்ஸ் டு ஸ்பேஸ், ஜி பி அபர்ணா வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:15 திரைக்கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், இவை அனைத்தும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைக்கானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:16:15 ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்டில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் ஸ்ரீனிவாசன் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசை பாடலில் தொடருவது பி லீலா பி சுசீலா பாடிய பாடல் லவகுச்சா திரைப்படத்திற்காக.

0: திரேசி பாடல்கள் கேட்டும் தொடர்வது ஆஜ் சவேரி.
1: சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரி.

0: சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 8:31. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

0: निकल पड़े, घटना स्वयं ही घट पड़े। भारतीय सेना।
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் ஒழித்துக் கொண்டிருப்பது திரைகானம். கேட்கலாம் ஜீன்ஸ், திரைப்படத்திற்காக சோனு நிகம் ஹரிணி பாடிய பாடல்.

0: அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரைகானம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM Gold. ஒலிக்கேற்கும் பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திற்காக ஆதா அலி அசா ஃபெபி பாடிய பாடல்.

மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக ஹரிஹர நம்ரதா பாடிய பாடல் கேட்டும் திரைக்கானம் நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. பவனாத்மஜா கச்ச முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:38:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் இனி பங்காரு காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, வராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30, ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள். மனதிற்கு இதமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நான் பாடும் பாடல், திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

0: நேரம் இப்பொழுது 10:40.
1: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட். கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மை

ஒலித்த பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. சுகமான ராகங்களில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் படிக்காதவன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்க இருக்கின்றன.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்ட் 100.1.
1: நேரம் 11:10 20 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேர்கள் கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல், தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியது.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
3: லவ் லவ் லவ்

0: திரைகானத்தின் நிறைவான பாடல் மிஸ்டர் பாரத் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.
1: யாரது?
2: நான் தான்.
1: நான் தானா?
2: நான் தான்.
1: எங்க இருக்கீங்க?
2: எங்க
1: எங்க

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி, குரளமுதம் கேட்கலாம்.

0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்தால் எப்படி விரும்புவார்கள்? குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.
1: முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்களீ.
0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்தால் எப்படி விரும்புவார்கள்? குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:20. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் 12:40 மில்லிசை 1:10 இசைமலர். எஸ்ஆர் பத்மாவதியின் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம். விடுதலை போர் வீரர்கள் பற்றிய இலக்கிய ஏடு. 3:00 திரைகானம். மாலை 4:00 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவி எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், ஜி வி குரு பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் ப்ளோசம்ஸ் ஃப்ரீடம் ஆர் ப்ரைட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உரை வழங்குபவர் ஜி ஜெருஷா மேரி. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் வி தேவ் ருஹான். மியூசிக்கல் டேலண்ட் ஸ்ரீ ராகவ். பாட்டு த மேன் ஹூ கேவ் இண்டியா விங்ஸ் டு ஸ்பேஸ். ஜி பி அப்பர்ணா வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:00 சன்சத் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ் டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:03. 100.1 FM கோல்டில் திரைகானம். மனதிற்கு இனிய காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக ஏம் ராஜா பி சுசீலா பாடியது.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஒழித்துக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் கேட்கலாம் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா பாடிய பாடல், கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் கேட்கலாம் பி சுசீலா குரலில் நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
2: என்னை நினைத்து என்னை அழைத்தார்.

இன்னொரு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் இழுத்துக் கொண்டிருப்பது திரைக்கானம். நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காலத்தால் அழியாத திரைப்பட பாடல்கள். பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியது.

ஒலித்த பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் ஒலித்தது நிறைவான பாடல்

தொடரும் பாடல் டி ராஜேந்திரன் இயற்றியது. எல் கிருஷ்ணன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். எஸ் பிரேமா, எஸ் ஜெயா இப்பாடலை பாடியுள்ளனர்.

1.1 FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் உரைத்து கொண்டிருக்கின்றன. இனி என் மனோகரன் இயற்றிய பாடல், கே எஸ் சேதுபதி இசையமைத்திருக்கிறார். பாடலை பாடியுள்ளனர் கீதா மற்றும் உமா.

மெல்லிசையில் நிறைவான பாடல். இயற்றியவர் பொன்மணி வைரமுத்து, இசையமைத்தவர் ஷியாமலா சாமி. பாடலை பாடியிருக்கிறார் பி. மாதுரி.

தொடர்ந்து ஞான முசகராதா, தியாகராஜ கீர்த்தனி, ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் ரூபகம்.

எஸ் ஆர் பத்மாவதி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பர்வத ராஜகுமாரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் ஸ்ரீரஞ்சனி, தாளம், ஆதி

நிறைவாக தேவி மீனாட்சி. தச்சூர் சிங்கராச்சாரியார் இயற்றியது. ராகம் கல்யாணி. தாளம் ரூபகம்.

0: நேரம் 2:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.
1: சேர்த்து வைத்த செல்வம்.

0: விடுதலைப் போர் வீரர் வ.உ. சிதம்பரனார் பற்றிய இலக்கிய ஏடு. இதில் பங்கு கொண்டு உரையாற்றுவோர் மாப்போ சிவஞானம் அவர்கள், கொடுமுடி ராஜகோபாலன் அவர்கள், கே. ராமமூர்த்தி அவர்கள். முதன் முதலில் கப்பலோட்டிய தமிழன் என்ற நூலை எழுதி நூலாசிரியராக அறிமுகமான மாப்போசி அவர்கள் இதுவரை 100 நூல்கள் எழுதியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் 3.5 ஆண்டுகளை சிறையில் கழித்தவர் மாப்போசி அவர்கள் இப்போது கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரம் பிள்ளை பற்றி உரையாற்றுவார்கள்.
1: குற்றவாளியின் எலும்பு கூடும் ராஜ துரோகமானது. இவருடைய பேச்சை கேட்டால் செத்த மனிதனும் உயிர் பெற்றெழுவான். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். குற்றவாளி கப்பலோட்டியது வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு ஓட்டுவதற்கே ஆகும். ஆகவே இந்த குற்றவாளிக்கு 2 தண்டனை விதிக்கிறேன். 2 ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறேன். இது வ.உ.சியின் மீது நடைபெற்ற ராஜத்வேஷ வழக்கில் வெள்ளை நீதிபதி பின்ஹே என்பவர் அளித்த தீர்ப்பு. ஆம், சிதம்பரனாரின் நாக்கும் நெஞ்சும் மட்டுமல்லாமல் அவரது எலும்பு கூடும் ராஜ துரோகமானது என்றார் ஆங்கில நீதிபதி. இது சிதம்பரனாரின் தேசபக்திக்கு நெஞ்சுரத்திற்கு பகைவர் வழங்கிய பாராட்டோடு எனலாம். எலும்பு கூடும் ராஜ துரோகமானது எவ்வளவு பொருள் பொதிந்த பாராட்டு! இப்படி நீதிபதி பின்ஹே நீதிக்குரிய வரம்பை மீறி தண்டனை அளித்தார். ஒரு சொற்பொழிவுக்கு 1 தண்டனையாக 2 சொற்பொழிவுகளுக்கு 2 தண்டனைகள். தண்டனை என்றால் அபராதம் அல்ல, சிறைவாச தண்டனை மட்டுமல்ல, அதுவும் மாதக்கணக்கிலோ ஆண்டு கணக்கிலோ அல்ல, ஆயுள் கணக்கில். 1 அல்ல, 2 கால சிறைவாச தண்டனை. அனுபவிப்பதும் இந்த நாட்டு சிறையில் அல்ல, முழுதும் ஒரு பேய்வனமாம் அந்தமான் தீவில் உள்ள சிறையிலே. அண்ணல் வ.உ.சியின் ஆன்மாவுக்கு ஆண்டவன் அளித்தது 1 ஜென்மம். உயிர் போன பிறகு அது வேறு உடலை தேடிக்கொள்ளும். நீதிபதி பின்ஹே செம்மல் சிதம்பரனாருக்கு 2 ஜென்ம தண்டனை கொடுத்தார். சிறைச்சாலை சட்டப்படி தண்டனை முறைப்படி 1 ஜென்ம தண்டனைக்கு 20 கால சிறைவாசம் என்பது கணக்கு. 2 ஜென்ம தண்டனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி சொல்லிவிட்டதால் தொடர்ந்து 40 காலம் சிறைவாச தண்டனை அனுபவித்தாக வேண்டும். நினைத்தாலே நெஞ்சு நடுங்குகின்றது. 30 நிறைவு பெற்ற இளைஞர், வழக்கறிஞர், தொழில் புரிந்த மேதை, தமிழ் இலக்கியங்களில் தெளிந்த ஞானமுடைய புலவர், சித்தாந்த வேதாந்த சாத்திரங்களை கற்றறிந்த ஞானி, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மூலதனமாக கொண்ட சுதேசி கப்பல் கம்பெனியின் செயலாளர், லோகமான்ய பாலகங்காதர திலகரின் ஆருயிர் தோழர், இவ்வளவு சிறப்புகளை உடைய சிதம்பரனாருக்குத்தான் 2 தண்டனை. இத்தைக்கல்ல, 71 முன்னே திருடும் கொலையும் புரிந்த கிரிமினல் குற்றவாளிகளோடு சிறைவாசம். அத்தனை அநீதிகளும் அவரை உட்படுத்தியவன் அந்நியனான ஒரு ஆங்கிலேயன். அந்த நாளிலே சிறைகளிலே தேசபக்தர்கள் நிறைந்திராத காலம். ஆகவே தனியொரு தேசபக்தராக 2 தண்டனை பெற்று சிறையில் அடைப்பட்டார் சிதம்பரனார். இவ்வளவு பெருந்தண்டனை பெற சிதம்பரனார் செய்த குற்றம் என்ன? 1, 2, இதோ பட்டியல் தொகுத்து சொல்லுகிறேன். ஆங்கிலேய ஆட்சி அமுல் நடத்திய வங்க பிரிவினை திட்டத்தை எதிர்த்தார். பிரிட்டிஷ் ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனிக்கு போட்டியாக சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். பிரிட்டிஷ் பொருள்களை பகிஷ்கரிக்கும் குறிக்கோளுடன் சுதேசி பண்டக சாலைகளை தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் சென்னையிலும் தொடங்கினார். ராஜத்வேஷியான சுப்பிரமணிய சிவா பேசிய பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். தூத்துக்குடி ஆர்வமில் தொழிலாளர்களுக்கென தனியாக ஒரு சங்கம் அமைத்தார். ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தம் செய்யுமாறு அவர்களை தூண்டினார். இந்தியாவை இந்தியரே ஆள வேண்டும் என்றும், அந்நியரான வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் பொதுக்கூட்டங்களில் பேசினார். வந்தே மாதரம் என்று பொதுக்கூட்டங்களில் தாம் கோஷித்ததோடு மக்களிலே ஒவ்வொருவரும் கோஷிக்க வேண்டும் என்று தூண்டினார். ஆம், ஆங்கிலேய முதலாளிகள், ஆங்கிலேய அதிகாரிகள், ஆங்கிலேய கப்ப

வீரர்கள் ஆகியோரை மும்முனையிலும் எதிர்த்து போராடுகின்ற வீரராக அவர் விளங்கினார். இத்தனை குற்றங்களுக்கும் செய்தது வெள்ளை நீதிபதி சிதம்பரனாருக்கு விதித்த தண்டனை 2 ஜென்ம தண்டனை. இதற்கு அதிகமாக தண்டனை விதிக்க சட்டம் இடம் தரவில்லை என்று மிகுந்த வேதனையோடு கூறினார் வெள்ளை நீதிபதி. சிதம்பரனார் இப்படிப்பட்ட கொடும் தண்டனை அடைந்தது இத்தகைய 71 ஆண்டுகளுக்கு முன்பென்றாலும் இன்று நினைத்தாலும் நம் கண்கள் கலங்குகின்றன. தமிழகம் தந்த தேசிய தலைவர்களிலே அவர்தான் மூத்தவர், தேசபக்திக்கு முதல்வர். தமிழ்நாடு தந்த தேசிய தலைவர்களிலே முதன் முதலிலே 100 ஆண்டு விழாவை கண்ட பெருமை வஉசியின் வரலாற்றுக்கே உரிமை. 1908 ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பாக தூத்துக்குடி நகரில் வஉசியின் வாக்குதான் சட்டம். அவர்தான் மக்களுக்கு தலைவர், குரு, தெய்வம் ஆகிய எல்லாம். அந்த நிலை கண்டு அஞ்சித்தான் ஆட்சி அவரை 2 ஆண்டு காலத்திற்கு சிறையில் தள்ளியது. மகாகவி தேசிய கவி பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் அவருக்கு தோளோடு தோள் நின்று தேசத்திற்காக தொண்டாற்றினர். அந்த நாளிலே தேசபக்தருக்கு முதல்வராக திகழ்ந்த சிதம்பரனாருக்கு மகாகவி பாரதியாரும் தோழமை நின்றார். தமிழறிந்த புலவர்களிலே கவிஞர்களிலே சிறை புகுந்த முதற் பெருமை வஉசிக்கும் பாரதியாருக்குமே வாய்த்தது. ஆங்கில அதிகாரிகளின் கண்களுக்கு வஉசி ஒரு கலகக்காரராக தோன்றினார். ஆங்கிலேய மில் முதலாளிகளின் பார்வையிலே அவர் ஒரு வர்க்க புரட்சியாளராக காட்சியளித்தார். ஆங்கில நீதிபதியின் கண்களுக்கு அவர் ஒரு ராஜத்துவேஷியாக தோன்றினார். சிறைச்சாலை அதிகாரிகளின் திருவுள்ளத்திற்கு செக்கிழிப்பதற்கே தகுதியுடைய ஒரு கிரிமினல் கைதியாக காட்சியளித்தார். ஆனால் தமிழ் மக்களின் கண்களுக்கோ கதிமோட்சம் அளிக்கும் தெய்வமாக வஉசி காட்சியளித்தார். தேசபக்தர் திலகரான லோகமான்ய திலகர், அரவிந்த கோஷ், லாலா லட்சபதி, மகாத்மா காந்தி போன்ற மாபெரும் தலைவர்கள் வஉ சிதம்பரனாரை மதித்தனர். சிதம்பரனார் சிறையில் செக்கு தள்ளினார், கல்லுடைத்தார். அந்த கஷ்டங்களுக்கிடையிலே கன்னித் தமிழிலே கவிதைகளும் எழுதினார். தம் சுயசரிதத்தை கவிதையில் எழுதிய முதல் அரசியல் தலைவர் வஉ சிதம்பரனார் ஆவார். தமிழிலே நிறை புலமை உடைய எழுத்தாளர் ஒருவர், கவிஞர் ஒருவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பிலே ஈடுபட்டு முதன் முதலாக சிறை புகுந்தார் என்றால் அது தமிழகத்தில்தான். சிதம்பரனாருக்கு விதிக்கப்பட்ட கொடுந்தண்டனையை குறைக்க விரும்பி அவரது மனைவியாரும் நண்பர்களும் இங்கிலாந்தில் உள்ள பிரிவி கவுன்சிலுக்கு அப்பீல் செய்தனர். அதன் விளைவாக 2 ஆயுள் தண்டனை 6 ஆண்டு கால அளவில் குறைக்கப்பட்டது. சிறையிலிருந்து வெளிவந்த பின்னும் ஆங்கில அதிகார வர்க்கம் அவருடைய வக்கீல் சன்னத்தை பறித்தது. அதனால் அன்றாட வாழ்க்கைக்கே வழியின்றி வருந்தினார் வஉ சிதம்பரனார். 1936 நவம்பர் 18 நாளிலே வஉசி கண்மூடினார். ஆம், சுதந்திரத்தை காண கொடுத்து வைக்காமலே கண்மூடினார். கண்மூடும் நேரத்திலே அவர் சொன்னார், என்று தனியுமிந்த சுதந்திர தாகம் என்ற பாரதியார் பாடலை பாடச் சொல்லி கேட்டு கண்களில் நீர் ததும்ப வண்ணமே அவருடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார். அந்த பெருமகனாருக்குத்தான் தேசம் விழா எடுக்கிறது, சிலை எடுக்கிறது. அவரது புகழை நான் பேசுகிறேன், நாடு கேட்கிறது. இன்னமும் வழி வழி வரும் சந்ததியார் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த வீர தியாகிக்கு, விழுமிய தலைவனுக்கு, செக்கிழித்த சிதம்பரனாருக்கு, கப்பலோட்டிய தமிழருக்கு, சித்தாந்த வேதாந்த சாத்திரிக்கு, வள்ளுவர் குறளுக்கு உரையெழுதிய புலவருக்கு நாம் செய்கின்ற கைமாறு ஏதேனும் ஒன்று உண்டானால், நன்றி கடமை ஒன்று உண்டானால், அவர் தேடித்தந்த சுதந்திரத்தை அடித்தளத்தில் உள்ள பாமரனுக்கும் பொது உடைமையாக்கி அதை என்றென்றும் நிலை பெறுமாறு செய்து பெற்ற சுதந்திரம் இனி பறிபோவாது என்பதற்கு வழி வழி வரவிருக்கும் தலைமுறைக்கு முன் முடிந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தலைமுறையும் உத்தரவாதம் தரும் வகையில் வாழ வேண்டும். வாழ்க வஉசி புகழ், வாழ்க சுதந்திரம்.

0: வவுசிக்கும் பாரதிக்கும் இருந்த தொடர்பு பற்றி உரையாற்றுபவர் கொடுமுடி ராஜகோபாலன் அவர்கள். தமது இளமை பருவத்தை விடுதலை போராட்டத்திலும் சிறைகளிலும் கழித்த இவர் அரசியல் முறைகளை பற்றி தமிழில் பல நூல்கள் எழுதியுள்ளார். இனி கொடுமுடி ராஜகோபாலன் அவர்கள் உரையை கேட்போம்.
1: இந்திய சுதந்திர போராட்டத்தின் உண்மையான வரலாற்றிலே பல கட்டங்கள் உண்டு. வீரமிக்க நெஞ்சியுள்ளும் பல நிகழ்ச்சிகள் உண்டு. தியாகசீலர்கள் எத்தனையோ பேர்கள் சர்வசங்க பரித்தியாகம் செய்திருக்கிறார்கள். மகான்கள் இருந்திருக்கிறார்கள். மகாகவிகள் இருந்திருக்கிறார்கள். மிதவாதிகள் பாடுபட்டிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் சாகசங்களை புரிந்திருக்கிறார்கள். உயிரையே அர்ப்பணித்த பயங்கரவாதிகள் இருந்திருக்கிறார்கள். அகிம்சை வழியை நெறியாக கொண்டு போராடிய சத்தியாகிரிகள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவின் நான்கு திசைகளிலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் வீர சுதந்திரம் முழக்கம் செய்திருக்கிறார்கள். எண்ணற்ற இந்திய மாதர்கள் சுதந்திர போரில் குதித்திருக்கிறார்கள். இங்குமங்கும் நடைபெற்ற தல போராட்டங்களிலும் சரி, பின்னர் 1857 வட இந்தியாவில் கொஞ்சம் பெரிதாக வெடித்து எழுந்த சுதந்திர போரிலும் சரி வெற்றி கிட்டவில்லை. அவைகளில் எல்லாம் கலந்து கொண்ட வீரர்களும் வீராங்கனைகளும் அறத்தினால், வன்மையால், மானத்தால், துணிவினால், வீரத்தால் விழுந்து விட்டார்கள். பிறகுதான் நாடு முழுவதையும் தழுவிய ரீதியில் சுதந்திர போராட்ட உணர்வும் உத்தியும் செயல்முறையும் தோன்றின. இக்காலத்திலும் கூட சுதந்திர போராட்டம் என்பது வெகுஜன ரீதியில் உருப்பெற்று விடவில்லை. ஆங்கில மொழி தேர்ச்சி பெற்றவர்களால் இக்காலகட்ட சுதந்திர போராட்டம் நடத்தப்பட்டது. தேசபக்தியை பரப்புவதில் இவர்கள் ஆற்றிய பணியை குறைத்து பேசிவிடக்கூடாது. பெற்றதாய் பிறந்த பொன்னாடு என்ற ரீதியிலான தேசபக்தியை பரப்ப இவர்களிலே கூட எத்தனையோ பேர்கள் தங்கள் தங்கள் தாய்மொழியில் எழுதினார்கள். வீர கவிதைகளை புரிந்தார்கள். இந்த காலத்திலே தேசபக்தியோடு இந்திய மொழிகளின் வளர்ச்சியும் ஏற்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் இக்காலம் 19வது நூற்றாண்டிலேயே தொடங்கிவிடுகிறது. இந்நாட்டின் தெற்கிலே உள்ள தமிழகம் இப்புனித பணியிலே தனது பங்கை அற்புதமாக ஆற்றியுள்ளது. தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள திருநெல்வேலி சீமையிலே இந்திய சுதந்திர போராட்டத்தின்

வேசி நிற்க வைக்கும் ஓர் அத்தியாயத்தை தேசபக்தர்கள் தங்கள் கண்ணீராலும் குருதியாலும் எழுதினார்கள் என்றாலும் மிக இல்லை. தேவியின் அருளால் பெற்ற இன்ப சுதந்திரத்தை அன்பற்ற மாக்கள் பறிப்பதா என்று குரல் எழுப்பி கொதித்தெழுந்த வ.உ. சிதம்பரனார் அவர்களும் மகாகவி பாரதியார் அவர்களும் இக்காலகட்டத்திலே இச்சீமையிலே ஒரே காலத்திலே தோன்றினார்கள் என்பதை காண்கிறோம். இவர்கள் இருவரும் புகழோடு தோன்றிய இந்திய தமிழர்கள், திலகமென திகழ்ந்த பால கங்காதர திலகரின் வழியிலே ஈடுபட்டவர்கள். வ.உ.சி. அவர்கள் ஓட்டப்பிடாரத்திலே பிறந்தார், பாரதியார் அவர்கள் எட்டையாபுரத்திலே பிறந்தார். இவ்விரண்டு புனித ஸ்தலங்களும் அருகருகே உள்ளன. இவ்விருவரும் உற்ற நண்பர்கள், தாய் திருநாட்டின் விடுதலைக்காக ஒரே உணர்ச்சி பாதையில் உழைத்த உயரிய தோழர்கள். தேசிய இயக்கம் மிதவாதிகளின் பிடிப்பிலிருந்து லோகமான்ய திலகரின் தலைமையில் தீவிரவாதிகளின் கைக்கு மாறியது. இவ்விருவரும் திலகரின் கட்சியில் இருந்தனர். வ.உ.சி. அவர்கள் 64 ஆண்டுகளும், பாரதியார் அவர்கள் 39 ஆண்டுகளும் வாழ்ந்தார்கள். தேசத்துக்காக தமிழுக்காக வாழ்ந்தார்கள். இவர்கள் எந்தெந்த தேதிகளில் பிறந்தார்கள், எந்தெந்த தேதிகளில் பூத உடலை நீத்தார்கள், இச்செய்திகள் முக்கியமல்ல. இவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது, இந்த காலத்தின் சமுதாய உத்வேகம் திரண்டழ இவர்கள் ஆற்றிய பங்கு பணி என்ன, இவைதான் நமக்கு முக்கியமாகும். இத்துறையிலே வ.உ.சி. அவர்கள் செயல் வீரராய் காட்சி தருகிறார். சுதேசி கப்பலை ஓட்டிய அதிதீவிர தேசபக்தராய் காட்சி தருகிறார். இம்முயற்சியிலே இவர் பெரும் நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாகிவிட்ட நிலையிலும் சோர்வும் வீழ்ச்சியும் தொண்டருக்குண்டோ என்ற பாரதியார் அவர்களின் கவிதா முழக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் காட்சி தருகிறார். இளையராட்சியை எதிர்க்க வல்ல நெஞ்சுரம் கொண்ட இளைஞர்கள் தோன்றுவதற்கு வ.உ.சி. அவர்கள் ஆதர்ச புருஷராய் இருந்திருக்கிறார். அனல் கக்க பேசும் சுப்பிரமணிய சிவா, அஞ்சானஞ்சம் படைத்த மாடசாமி, மகாத்தியாகி வாஞ்சிநாதன் ஆகியோர் வ.உ.சி. ஆதர்சத்தால் உருவானவர்களே. வழக்கறிஞரும் தமிழ் வித்தகரும் உன்னத தேசபக்தருமான வ.உ.சி. அவர்கள் 2 வழக்குகளிலே சம்பந்தப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். சிறையிலே செக்கிழுக்கும் கொடுமைக்கு இவர் உள்ளாக்கப்பட்டார். பாரதியார் அவர்களோ வீர சுதந்திர முழக்கமிட்ட கவிஞராக காட்சி தருகிறார். இவரது கவிதைகள் எழுப்பிய தேசிய உத்வேகத்தால் கவரப்பட்டு விடுதலை வேள்வியில் குதித்தவர்கள் என்னை போன்றோர் எத்தனையோ பேர்கள். பாரதியார் அவர்களை நான் பார்த்ததில்லை, ஆயினும் நான் கண்ட வ.உ.சி. அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் தமது வருமானத்தை எல்லாம் வாரி வாரி இறைத்ததன் காரணத்தால் வறுமையிலே வாட நேர்ந்தது. பாரதியார் அவர்களும் புதுவையிலே தங்கியிருந்த காலத்திலும் சரி, சென்னையிலே வாழ்ந்த காலத்திலும் சரி, வறுமையிலே தான் வாடினார் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. இவ்விரு தமிழ்ச் செல்வர்களும் பாரத நாடு பெற்றெடுத்த இவ்விரு புகழ் செல்வர்களும் பிரதிபலித்த சில அழியா மதிப்புகளை நாம் இந்நாடில், அதுவும் சுதந்திர பிரஜையும் உயிரோட்டமுள்ள தேசிய உணர்வும் எழில் வீரமும் எது கவித்துவம் என்பது பற்றிய தெளிவான ஞானமும் மறைந்து வரும் இந்நாடில் நினைத்து பார்க்க வேண்டிய அவல நிலைமையில் இருக்கிறோம். ஒரு சுதந்திர போராட்ட மாவீரனின் பிறப்பும் ஒரு சுதந்திர மகாகவியின் பிறப்புமே சரித்திரத்தின் புனிதமான சம்பவங்கள் என்று கூற வேண்டும். இந்திய வரலாற்றிலே வ.உ.சி. அவர்களின் பிறப்பும் பாரதியார் அவர்களின் பிறப்பும் இப்படிப்பட்ட போற்றப்பட வேண்டிய புனித சம்பவங்களே ஆகும். இவ்விருவரும் பிரதிபலித்த அழியா மதிப்புகள் இவர்களின் வாழ்வோடு இரண்டர கலந்து விட்டவை, இவர்களால் சுவாசிக்கப்பட்டவை. அம்மதிப்புகளே இவைதான். எந்த மனிதனுடைய சுதந்திரத்தையும் பறிக்க எவருக்கும் உரிமையில்லை. அடிமையாய் தொடர்ந்து இருக்க மனிதன் உரிமை பெறவில்லை. சுதந்திரம் என் பிறப்புரிமை என்ற லோகமான்ய திலகரின் கோஷத்தின் பொருளே இதுதான். துஞ்சு மட்டும் பாரத நாட்டிற்கே தொண்டுழைக்க துணிந்தவரான வ.உ.சி. அவர்கள் நீதிமன்றத்தின் கூண்டிலே நின்று வெள்ளைக்கார நீதிபதிக்கு கூறும் மறுமொழியின் பெயரால் பாரதியார் அவர்கள் பாடியுள்ள பாடல் வ.உ.சி. அவர்களின் வீர முழக்கமாக இன்றும் ஒலிப்பதை கேட்கிறோம்.

0: ஆசிரியர். கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதி வருகிறார். இதோ கே. ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் என்றான் கவிக்கோமான். அந்த கவிதை இலக்கியத்தை நடைமுறைப்படுத்தி வாழ்வில் காட்டினார் சிதம்பரனார். அதனாலன்றோ இன்றும் கப்பலோட்டிய தமிழனாக நம் நெஞ்சங்களில் கொழுவித்திருக்கின்றார். தேசத்தின் விடுதலை களத்தில் வீரராக நின்றார். வீரமிக்க திலகரின் வாரிசானார். தென்னாட்டு திலகரென்றே சிறப்பு பெற்றார். செக்கடியில் நொந்த தேசபக்தர் நம் சிதம்பரனார். செருக்களம் சென்றார். அங்கேயும் தேச சிந்தனை. அந்த சிந்தனைகளே இலக்கியமாக உருவான சீர்த்திகளை நாம் சிந்திப்போம். சிதம்பரனாரின் வாழ்வும் வாக்கும் இலக்கியமாகவே அமைந்துவிட்டன. ஆம், சிறைச்சாலை சித்திரவதைகளை சிதம்பரனார் கவிதை சித்திரமாக வழங்குகின்றார். அந்தோ பாவம் அவரென் செய்வார், எந்த செய்தியும் இயம்பினால் அடிவிழும், அடியும் வெற்றடி அன்று கம்பளம் போர்த்தி அடியும் மிதியும் அநேகர் தருவர். போர்க்களத்து வேதனைகளை எப்படி வடித்துள்ளார் பாருங்கள். அடிப்பவர் கைதிகள், அடிக்கச் சொல்லுவோர், ஜெயிலினை ஆளும் ஜெயிலர் ஆகியோர் என்றெல்லாம் வடித்த வரிகள் நம் நெஞ்சை கலக்குகின்றன அல்லவா. விடுதலை களத்து சிந்தனைகள் சிறைத்தவம் தந்த இலக்கியங்களாக மலர்ந்தன. வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்ட நம் சிதம்பரனார் கோவை மற்றும் கண்ணனூர் சிறைகளில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் இயற்றிய நூல் மெய்யறிவு என்பதாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை நான்கு உறுதி பொருட்கள். அவற்றில் இன்பம் தவிர மற்ற மூன்றையும் இந்நூல் வலியுறுத்துகின்றது. மெய்யறிவு என்கிற இந்நூல் பல நூல்களின் சாரமாக அமைந்துள்ளது. சிறப்பித்து கூறுமிடத்து அறிவு திரட்டு டைஜஸ்ட் என்று இதனை நாம் மதிப்பிடலாம். பொய்யான சிந்தனைகளை மாய்க்கும் வண்ணம் எழுதியுள்ளார். அதனால்தான் மெய்யறிவு என மகுடமிட்டுள்ளார். அறம் செய்ய விரும்பும் ஆண்மையாளனுக்கு அவனது ஆசிரியர் புகழ்கின்ற பாணியில் ஆக்கப்பட்டுள்ளது. அறம் என்னும் தருமத்தை சரியாக செய்ய வேண்டும். பொருள் ஈட்டும் போது நியாயமான முறைகளையே கைக்கொள்ள வேண்டும். வீடு பேறு அடைவதில் நேர்வழி வேண்டும். இந்த எண்ணங்களை சிதம்பரனார் நூல் முழுவதும் சிந்திக்க வைத்துள்ளார். தன்னை அறிதல், விதியியல் அறிதல், உடம்பை வளர்த்தல், மனத்தை ஆளுதல், தன்னிலையில் நிற்றல், மரங்களைதல், அறம் புரிதல், தவம் செய்தல், மெய்யுணர்தல், மெய்நிலை அடைதல், இப்படி 10 பகுதிகள் 10 வெண்பா வடிவில் தந்துள்ள இக்கருத்துக்கள் மெய்யறிவு ஊட்டுபவையே. சான்றுக்கு இதோ ஒன்று. ஆதிவழி வந்து நிற்கும் ஆறுயிர்கள் தம்முள்ளே, சாதிமத வேற்றுமைதான் சார்வதெங்கன், ஆதி ஒருவன் என்பது எல்லோர்க்கும் ஒத்த முடிவென்றால் ஒருவதெங்கன் வேற்றுமைதான் மற்று. சிதம்பரனார் ஆங்கில நாட்டு ஞானி ஜேம்ஸ் ஆலன் என்பவரின் நூல்களில் தோய்ந்தவர். ஜேம்ஸ் ஆலன் இங்கிலாந்தில் லீஸ்டர் நகரத்தை சேர்ந்தவர். அவரது காலம் 1864-1912 ஆகும். ஷேக்ஸ்பியரின் நாடக நூல்களில் மிகுந்த ஈடுபாடுடைய ஜேம்ஸ் ஆலனுக்கு இளமை தொட்டே மெய்யுணர்தலில் ஈடுபாடு உண்டு. பண்பாட்டொழுக்க சீலரான ஆலனின் கருத்துக்கள் நம் சிதம்பரனாரை ஆகர்ஷித்தன. அதன் பயன் அகமே புறம், மனம்போல வாழ்வு, வலிமைக்கு மார்க்கம் என்னும் இலக்கியங்கள் தமிழுக்கு கிடைத்தன. ஒழுக்கம் ஒன்றே மெய்யுணர்வுக்கும் மற்றைய உயர்ந்த பதவிகளுக்கும் மார்க்கம் என்பது ஆலனின் சித்தாந்தம். அந்த தத்துவங்களை உணர்ந்து தெளிந்தார் சிதம்பரனார். பின்னர் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டார். மொழிபெயர்ப்பு என்று அதனை கணிக்க முடியாதபடி தமிழாக்கி வழங்கியுள்ளார். அகத்திலிருந்து புறம் என்பது ஆங்கில தலைப்பு. மரபுணர்ந்தவர் நம் சிதம்பரனார். அதனால் தலைப்பை அகமும் புறமும் என அழகுறச் சமைத்துள்ளார். குற்றமற்றவனாக தன்னை ஆக்கிக் கொள்வது அகத்தின்பாற்பட்டதாகும். சாந்தியும் ஞானமும் சான்றாக நோக்கும் தன்மையும்

சிதம்பரனாரின் இலக்கிய பணி பற்றி உரையாற்றுபவர் பாரதி இளைஞர் சங்கத்தின் தலைவர் கே. ராமமூர்த்தி அவர்கள். 4 நூல்களின்

பெறுவது புறத்தின் தோற்றமாக அமையும். இதுபோன்ற உயரிய கருத்துக்கள் கருவூலமாக இந்நூல் திகழ்கிறது. சிதம்பரனார் வாசகம் இதோ: மனிதன் தனது அகத்தின் அரசன், தனது மனத்தின் காவலன், தனது வாழ்க்கையாகிய கோட்டையின் தனி காப்பாளன். ஒரு மனிதன் தனது வாழ்வு முழுவதும் மனத்தினின்றே வருகிறதென்று அறிவானானால் அப்பொழுதே அவனுக்கு பேரின்ப வீட்டின் வழி திறக்கப்பட்டு விடுகிறது. ஜேம்ஸ் ஆலனின் அஸ் அ மேன் திங்கத் என்ற நூலின் மறுவடிவமே மனம் போல வாழ்வு என்ற நூலாகும். மானுட வாழ்வின் அமைப்பை விவரிக்கின்ற இலக்கியமாகும் இந்நூல். வாழ்வும் தாழ்வும் வேறு வேறாக அமைவது உண்மையே. அது அவரவர் மேற்கொள்ளும் மனநிலைகளின் சார்பாகவே அமைகின்றன. இதுபோன்ற கருத்துக்களின் ஜீவ ஓட்டத்தை எடுத்தாக்கியுள்ளார் சிதம்பரனார். நினைப்பில் நல்லவை வேண்டும். நினைப்புகளினால் சரீர ஆரோக்கியத்தன்மைகள், அதனால் எழுகின்ற செயல்கள், மனோ திருஷ்டிகள், இவையெல்லாம் மனம் போல வாழ்வில் அறியாத இலக்கியமாக படைக்கப்பட்டுள்ளது. தியானமும் அனுபவமும் இந்நூலுக்கு அஸ்திவாரமாக அமைந்துள்ளதை உணர முடிகிறது. அந்த உணர்வு இலக்கியத்தில் நம்மை ஆழ்த்தி விடுகின்றது. வள்ளுவரின் மறைக்கு ஒப்பான நூல்கள் ஜேம்ஸ் ஆலனின் நூல்கள் என்கின்றார் சிதம்பரனார். வலிமைக்கு மார்க்கம் என்ற நூலின் பாயிரத்தில் இப்படி எழுதியுள்ளார்: உலகத்தை சுற்றி பார்க்கின்றார். அந்த உலகம் துன்ப நெருப்பில் சூடுபட்டு இருக்கிறது. துக்கப்புகை அதனை மூடியிருக்கிறது. காரணம் என்ன? காரணத்தை தேடி அலைந்தபின் அகத்தினுள் தெரிகிறது உண்மை. துன்பத்தின் கற்பனைகள் இங்கே விரிக்கப்படுகின்றன. மனப்பீடம் தாரணியின் மறுபிம்பம் என்று சொல்லப்படுகிறது. நினைப்புகளின் மௌனமான வலிமைகள் பேசப்படுகின்றன. சிதம்பரனாரின் இலக்கிய ஞானம் இந்நூலில் பிரகாசிக்கின்றது. மனிதன் என்பவன் சூட்சம ஸ்தூல உடம்புகளோடு கூடி நின்று நினைக்கின்ற ஜீவன் என்கின்றார். ஆன்மா உலக நன்மையை கருதும் பேரறிவு. ஜீவன் என்பது தனது நன்மையை கருதும் சிற்றறிவு. மனம் ஸ்தூல உடம்பிலுள்ள ஜீவனின் நினைப்பு. விளக்கங்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இங்கும் சிதம்பரனாரின் வெண்பா இலக்கிய படைப்பு இடம்பெற்றுள்ளது. சட்டம் படித்தவர் நம் சிதம்பரனார் தமிழறிஞர் மட்டுமல்ல, ஆங்கில மேதையுமாவார். நம் சிதம்பரனார் தொல்காப்பியத்திற்கு இளம்பூரணனார் எழுதிய உரைக்கு பதவுரை எழுதி பதிப்பித்துள்ளார். திருக்குறளில் அறத்துப்பாலுக்கு ஆங்கில மொழியாக்கம் செய்துள்ளார். மணக்குடவர் எழுதிய உரையை ஆராய்ந்து அதன் முடிவை ஒரு நல்ல நூலாக்கமாக தந்துள்ளார். வாபூசியின் இலக்கிய பணிகளில் இமயம் போல இவையெல்லாம் கம்பீரமாக நிற்கின்றன.

இதுவரை விடுதலை போர் வீரர் வ.உ. சிதம்பரனார் பற்றிய இலக்கிய ஏடு கேட்டீர்கள். பங்கு கொண்டவர்கள் மாப்போ சிவஞானம் அவர்கள், கொடுமுடி ராஜகோபாலன் அவர்கள், கே. ராமமூர்த்தி அவர்கள் ஆகியோர்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கோகுலம் என்ற படத்திற்காக உன்னிமேனன் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: கோபுர வாசலிலே என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகாணத்தில் அடுத்து KJ யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் ஒலிக்கும் படம் அக்னி நட்சத்திரம்.

0: ஆவாரம் பூ என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடல் ஒலிக்கும் படம் சின்ன பூவே மெல்ல பேசு. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:33.

பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சிகள் அடுத்து பூவரசன் என்ற படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: கட்டணா ஸ்வயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: இனி கேட்கலாம் தேநீர் நேரம். புன்னகை மனம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு. அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், ஜி வி குரு பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சாமி தயஜோட. கேதார கவுளை ராகத்தில் திருவெற்றியூர் தியாகையர் இயற்றிய வர்ணம் ஆதி தாளம்.

அடுத்து கஜானன யுதம். ராகம் சக்கரபாகம், ஆதி தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

நிகழ்ச்சிகள். அடுத்து செந்தில் வாழும் சிவபாலா, தர்மவதி ராகம், ஆதிதாளம், புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி இயற்றியது.

நேரம் 5:35, 10:00. அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், ஜி வி குருபரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண வேண்டாமோ, ஸ்ரீரஞ்சனி ராகம், ரூபக தாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

நிறைவாக அம்பிகா நான் இன்னே நம்மிதி, சுத்த தன்யாசி ராகம், ஏகதாளம் திஷ்ட நடை, புரந்தரதாசர் தேவர் நாமா.

0: சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், 101.4 எஃப்எம் ரெயின்போ, 100.1 எஃப்எம் கோல்ட், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகிய அலைவரிசைகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவரின் தமிழாக்கம் 9:30 ஒளிபரப்பாகும். இதர நிகழ்ச்சிகளாக நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் சரஸ்வதி மண்டல் அவர்களின் பாட்டு கேட்கலாம், 4:10 பொங்கும் மங்கலம், ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், ஈக்வார் பாளையம் வி கணபதி அவர்கள் தவல், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசையில் பக்தி பாடல்கள் ஒழிக்கும், 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட் செவேரே, 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், வத்தாத்தூர் வி மணிகண்டன் அவர்கள் தவல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் டாக்டர் பத்மபிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், வீணா வெங்கடரமணி அவர்களின் வீண இசை கேட்கலாம், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், நாளை மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரேமா ராஜசேகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம், என் ஹரிதா அவர்கள் வயலின், திருவடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா. நேயர்கள், இதுவரை இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்கிறது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
1: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण।
2: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है। मैं हूं कनकलता। आज के कार्यक्रम में हम बात करेंगे न्यायाधिकरण सुधार विधेयक 2026 की, जिसका उद्देश्य देश की न्यायाधिकरण प्रणाली को अधिक स्वतंत्र, पारदर्शी, प्रभावी और पेशेवर बनाना है। न्यायाधिकरण एक ऐसा विशेष संस्थान है जहां कर, बिजली, दूरसंचार, कंपनी कानून, पर्यावरण, उपभोक्ता मामलों और प्रशासन जैसे विशेष विषयों से जुड़े विवादों का निपटारा किया जाता है। हाल ही में संसद ने न्यायाधिकरण सुधार विधेयक 2026 पारित किया है। ये विधेयक न्यायाधिकरणों में नियुक्ति, कार्यकाल, प्रशासन और निगरानी से जुड़ी व्यवस्था में महत्वपूर्ण बदलाव प्रस्तावित करता है। श्रोताओं, इस विधेयक की सबसे महत्वपूर्ण बात है राष्ट्रीय न्यायाधिकरण आयोग की स्थापना। इस आयोग में न्यायपालिका की महत्वपूर्ण भूमिका होगी। इसका उद्देश्य नियुक्ति प्रक्रिया में कार्यपालिका के विवेकाधिकार को कम करना और न्यायाधिकरणों की स्वतंत्रता को मजबूत करना है। आज के कार्यक्रम में हम समझेंगे कि न्यायाधिकरण क्या होते हैं, वर्तमान व्यवस्था में क्या चुनौतियां हैं, नए विधेयक में क्या बदलाव प्रस्तावित किए गए हैं और इससे न्यायाधिकरणों की स्वतंत्रता तथा कामकाज पर क्या प्रभाव पड़ सकता है। साथ ही हम जानेंगे कि ये विधेयक आम लोगों को तेज और प्रभावी न्याय दिलाने की दिशा में किस प्रकार मददगार हो सकता है। श्रोताओं, आइए सबसे पहले जानते हैं कि न्यायाधिकरण सुधार की जरूरत क्यों महसूस की गई और नए विधेयक में क्या प्रावधान किए गए हैं।
3: न्यायाधिकरणों का गठन ऐसे मामलों के निपटारे के लिए किया जाता है जिनमें

சரோஜினி நாயுடு, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் அன்சங் ஹீரோஸ் கம் டு ஆர் மைண்ட். ஈச் ஆஃப் தெம் ஃபாட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், பட் தே ஆல் ஷேட் ஒன் ட்ரீம், அ ஃப்ரீ அண்ட் யுனைடெட் இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீடம் இஸ் லைக் அ பியூட்டிஃபுல் கார்டன். இட் ப்ளூம்ஸ் ஒன்லி வென் வி கேர் ஃபார் இட். இஃப் வி நிக்லெக்ட் இட், இட் ஸ்லோலி ஃபேட்ஸ் அவே. திஸ் இஸ் வை ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்வேஸ் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். த ஃபேமஸ் ரைட்டர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வைஸ்லி செட், லிபர்ட்டி மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் வை மோஸ்ட் மென் ட்ரெட் இட். திஸ் கோட் டீச்சஸ் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெசன். ஃப்ரீடம் இஸ் நாட் அபவுட் டூயிங் வாட் எவர் வி லைக், இட் இஸ் அபவுட் மேக்கிங் த ரைட் சாய்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் ஃப்ரீ டு ஸ்பீக், பட் வி மஸ்ட் ஸ்பீக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. வி ஆர் ஃப்ரீ டு யூஸ் டெக்னாலஜி, பட் வி மஸ்ட் யூஸ் இட் ரெஸ்பான்சிபிளி. வி ஆர் ஃப்ரீ டு என்ஜாய் ஆர் என்விரான்மெண்ட், பட் வி மஸ்ட் ப்ரொடெக்ட் இட். ட்ரூ ஃப்ரீடம் இஸ் நெவர் செல்ஃபிஷ், இட் ஆல்வேஸ் கன்சிடர்ஸ் த வெல் பீயிங் ஆஃப் அதர்ஸ். அஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆஃபன் வண்டர் வாட் கேன் வி டூ ஃபார் அவர் கண்ட்ரி. த ஆன்சர் இஸ் சிம்பிள், வி கேன் பி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. Our responsibility begins with small actions, respecting our parents and teachers, following school rules, keeping our surroundings clean, saving water and electricity, protecting nature, being honest in examinations, helping someone in need, respecting people from different religions, languages and cultures. These small acts may seem ordinary, but together they build an extraordinary nation. Mahatma Gandhi once beautifully said, "The best way to find yourself is to lose yourself in the service of others." When we help others, we strengthen the very spirit of freedom. India is known as the unity in diversity nation. We speak hundreds of languages. We celebrate many festivals. We follow different traditions. Yet we proudly say, "We are Indians first." Our diversity is not our weakness. It is our greatest strength. Our constitution gives us many fundamental rights, but it also reminds us of our fundamental duties. Rights and duties are like the two wings of a bird. A bird cannot fly with only one wing. Similarly, a nation cannot progress if its citizens only demand rights without fulfilling their responsibilities. Dr. B.R. Ambedkar wisely said, "Constitutional morality is not a natural sentiment. It has to be cultivated." This means that every citizen must learn to respect the Constitution, obey the law, and uphold the values of democracy. Friends, today, freedom also means protecting our nation from new challenges. We must fight ignorance with education. We must fight pollution by protecting our environment. We must fight hatred with kindness. We must fight misinformation by thinking carefully before sharing anything online. As responsible digital citizens, we should always remember that every click, every comment, and every post reflects our values. One thoughtful decision can inspire many people. A careless decision can harm others. So, let us choose wisely. Let me share a short poem about freedom. Freedom is not just flying high or watching our tricolor touch the sky. It's helping hands and hearts that care. It's learning, serving, and being fair. When every citizen does what's right, our nation's future shines so bright. Dear friends, India is one of the youngest countries in the world. That means the future of our nation rests in the hands of young people like us. Before I conclude, I would like to share one final thought. Freedom is not something we celebrate only on Independence Day or Republic Day. Freedom should be reflected in our actions every day, in our honesty, discipline, compassion, and respect for others. Every time we choose kindness over hatred, truth over dishonesty, service over selfishness, we honor the sacrifices of our freedom fighters. Let us proudly hold

0: டிரெக்டிவ்ஸ், ரிமெம்பர் தீஸ் ஃபோர் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். நெவர் ஜட்ஜ் சம்வன் பை அப்பியரன்ஸ். லுக் அட் எவ்ரி க்ளூ பிஃபோர் மேக்கிங் அ டெசிஷன். அட்மிட்டிங் அ மிஸ்டேக் இஸ் அ சைன் ஆஃப் கரேஜ். த ட்ரூத் மே டேக் டைம், பட் இட் ஆல்வேஸ் ரிங்ஸ் லவுடர் தென் அ லை. தேங்க்யூ டிடெக்டிவ்ஸ்.
1: What a delightful story that was. Thank you, Devruhan, for sharing such a memorable narration with us. Now it's time to enjoy the language of music. Here is Sri Raghav to present a vocal recital.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். யூத் என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: திரைப்பட பாடல் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:50. இனி கேட்போம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், தேனி மாவட்டத்தில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கான கடனுதவி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோயில் மற்றும் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயங்களில் செய்யப்பட்டுள்ள தேசிய கொடி வண்ணத்திலான மின்விளக்கு அலங்காரம் குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டமான PMEGP திட்டத்தின் மூலம் கடனுதவி பெற்று கிராமப்புறங்களில் தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தொழில் முனைவோர் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட சுக்காங்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் பொன்ராஜ். இவர் கடந்த 2023 முதல் சிறுதானியங்கள் மற்றும் பல்வேறு இயற்கை உணவுப் பொருட்களை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி சார்ந்த தொழில் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தொழில் தொடங்குவதற்காக மத்திய அரசின் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ₹10 லட்சம் கடனுதவி பெற்று அதன் மூலம் தேவையான இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி பணிகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தியுள்ளார். சிறுதானியங்களை மூலப்பொருளாக கொண்டு பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து வருகிறார். குறிப்பாக சிறுதானிய லட்டு, பிஸ்கட் உள்ளிட்ட ஸ்நாக்ஸ் வகைகள் மட்டுமின்றி பாதாம், பப்பாளி விதை, முந்திரி உள்ளிட்ட பல்வேறு இயற்கை உணவுப் பொருட்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரித்து அசத்துகிறார். தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவதன் மூலம் தற்போது நல்ல வருமானம் கிடைத்து வருவதாக தெரிவிக்கும் வெங்கடேஷ், தனது தொழில் மூலம் கிராமப்புற பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்து அவர்களின் வாழ்வாதாரமும் மேம்பட்டு வருவதாக கூறுகிறார்.
3: என்னோட பெயர் வெங்கடேஷ் பொன்ராஜ். நான் சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம் KVKL ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க எனக்கு இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு PMEGP லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு 10 லட்சரூபா லோனை சாங்க்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்த்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு PMEGP, PMFME போன்ற அந்த லோன் எல்லாமே எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சிறப்பாக எங்களால் நடத்த முடியுது. இதை தொழில் நடக்க நடக்க நம்ம லோனோட வட்டி, இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சிறப்பாக செயல்பட்டு வர்றதுனால ஒரு பெரிய சுமையாகவும் இல்லை. மேற்கொண்டு நமக்கு அதில் சப்சிடியும் நமக்கு கிடைச்சிருது. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த PMEGP லோன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு பயன் அடைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம்.
1: சுதந்திர தினத்தை முன்னிட்டு 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோயிலின் நுழைவு

0: வாயிலில் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேசிய உணர்வை பிரதிபலிப்பதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
1: சுதந்திர தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலின் நுழைவாயில் தேசிய கொடியின் மூவர்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு நேரத்தில் கண்கவர் தோற்றத்துடன் ஜொலித்து வருகிறது. 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழர்களின் கட்டிடக்கலை மற்றும் கலை சிறப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமாக விளங்கி வருகிறது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. இரவு நேரத்தில் தேசிய கொடியின் வண்ணங்களில் ஒளிரும் நுழைவு வாயில் தஞ்சாவூர் பெரிய கோவிலின் பிரம்மாண்டத்துடன் இணைந்து பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த ஒளி அலங்காரம் நாட்டின் சுதந்திரத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் இந்தியர்களின் தேசப்பற்றையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதனிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் ஹர்கர் திரங்கா எனப்படும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கமும் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு வரும் நிலையில் மறுபுறம் தஞ்சாவூர் பெரிய கோவிலும் மூவர்ண ஒளியில் ஜொலிப்பது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளது. வரலாற்றையும் கலாச்சார பெருமையையும் சுமந்து நிற்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் தேசிய கொடியின் வண்ணங்களில் ஒளிரும் காட்சி தஞ்சாவூர் மாவட்ட மக்களிடையே தேசப்பற்று மற்றும் பெருமித உணர்வை ஏற்படுத்தி வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் காணப்படும் இந்த மூவர்ண ஒளி அலங்காரம் இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கமும் இந்தியாவின் சுதந்திர உணர்வையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன.
0: இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்திலும் மூவண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேசிய உணர்வை பிரதிபலிப்பதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்.
2: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் August 15 கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில் கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மாத காலம் நடைபெற்ற 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி.
3: கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டுக்கான 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கடந்த ஒரு மாத காலமாக கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் சிறந்த மாங்கனி ரகமாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டு அதனை உற்பத்தி செய்த விவசாயிக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் வழங்கினார். தொடர்ந்து சிறந்த அரங்குகள் அமைத்த அரசு துறை அதிகாரிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற கண்காட்சியில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கருத்தரங்குகள், கால்நடை துறைக்கான மருத்துவ முகாம்கள், ஆரோக்கிய குழந்தைகளுக்கான பல்வேறு வகையான போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் சுமார் 2 லட்சம் பயனாளிகள் இந்த கண்காட்சியினை கண்டு ரசித்ததாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார்.
0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டு மக்களின் மனதில் தேசப்பற்றை மேலோங்க செய்யும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்புக்கு தலைவணங்குவதாகவும் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். ஒருவர் உடல் உறுப்பு தானம் செய்வதன் மூலம் பலர் பயனடைய முடியும் என்று உடல் உறுப்பு தான தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆரோக்கியமான வாழ்விற்கு சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது.

இன்னும் சில நொடிகளில் சன்செட் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 8:21. 5 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். துவக்கமாக அரண்மனை 3 என்ற படத்திற்காக முகேஷ் பாடியுள்ள பாடல்.

திரைக்கானத்தில் அடுத்து கோஸ்ட் பார்ட்டி என்ற படத்திற்காக கிருஷ்ண கிஷோர், ஜோனிதா காந்தி, யாஷிஃபா ஷர்மா பாடியுள்ள பாடல்.

0: அண்ணாபலே சேதுபதி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம்.
1: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

0: முதல் நீ முடிவும் நீ என்ற படத்திற்காக ஒலித்த குரல் நகுல் அபியங்கர்.
1: ஹாய் மேனகா, புதுசா வீடு கட்டிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்.
2: ஆமா பிரியா, அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கு.
1: சரி, மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுதானே பிளான் பண்ணிருக்க?
2: அடடே, அதை நான் சுத்தமா மறந்துட்டேனே.
1: மறந்துட்டியா? உன்னோட தலைமுறை இருக்கணும்னு வீடு கட்டுற, அப்போ அதே தலைமுறைக்கு குடிக்க தண்ணீரும் வேணும் இல்லையா?
2: ஆமா பிரியா, கரெக்டா சொன்ன.
1: அதுக்குதான் மழை நீர் சேகரிப்பு தொட்டி. மழை காலத்துல தேவையில்லாம வீணடிக்கிற தண்ணீரை சேர்த்து வச்சு நமக்கு எப்ப வேணுமோ பயன்படுத்திக்கலாம்.
2: அருமையா சொன்ன பிரியா, இப்பவே மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைக்க ஏற்பாடு பண்றேன்.
1: ஒவ்வொரு வீட்டிலும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைப்போம்,
2: மழை நீரை சேகரிப்போம்.

0: ஜெகமே தந்திரம் என்ற படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: திரைக்காலத்தின் நிறைவாக மாறா என்ற படத்திற்காக பென்னி தயாள் பாடியுள்ள பாடல்

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:36:50. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதலில் அன்னக்கிளி என்ற படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு. எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் அலெக்சாண்டர், நாட்டுப்புற பாட்டு, உள்ளத்தை அளித்த ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் அலெக்சாண்டர் என்ற படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன.
1: போட்டு

நேரம் 12:34 இருபது நொடி. இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து நாட்டுப்புற பாட்டு என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் உயிரா மானமா, ஸ்நேகிதி மற்றும் மூன்றெழுத்து ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில்

சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்நேகிதி என்ற படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

0: ஆடு
1: ஆடு
2: ஆடு பார்க்கலாம் ஆடு, இடையழகை பார்க்கும் என்னோடு ஆடு பார்க்கலாம் ஆடு.

இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படுக்குட்டிகளா இருந்து போக வந்தீங்களா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படுக்குட்டிகளா இருந்து

0: இருக்கலாம் எனது மடியிலே, எதையும் நினைக்காமே வாங்கம்மா அருகிலே, எதையும் நினைக்காமே வாங்கம்மா அருகிலே.
1: முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா.
0: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இருந்து போக

0: பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு
1: முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா
0: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து

கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது, ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது அடையா.

இரவு நேர இன்னிசை கீற்றாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று மாப்பிள்ளை மற்றும் பொன்மனச்செல்வன் ஆகிய திரைப்படங்களில் இருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக மலை சிவாசேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் மாப்பிள்ளை.

பேசும், அட உண்மை சொல்ல சூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல சூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு ரெண்டா.

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரல்களில்.

இதமான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 2:20:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரல்களில். இசைக்கோர்வை இளையராஜா.

இரவின் இனிமையை அழகாக்கி கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை இனிமையான காணங்களால். ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை செல்லும் நேரம் 2:25:39. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது.

நேரம் 2:30 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரல்களில்

0: கட்டுமே, கனவு பலி கட்டுமே, செஞ்சிருக்கும் நினைவு நிலை கட்டுமே.
1: இதுதான் சென்றால் வாராது முதுமையில் இந்த

0: நேரம் 2:35 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz. இதுவரை மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக மனோ மற்றும் வாணிஜியராம் ஆகியோர் குரல்களில் வருகிறார் பொன்மன செல்வன்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ்.

மனோ மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:44:49. இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றன அடுத்த கானத்திற்காக. நேரம் 2:45.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz வழங்கும் நெஞ்சம் மறப்பதில்லையோடு. அடுத்து வரும் கானம் மலேசியா வாசுதேவன், மனோ, சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில்.

நேரம் 2:54:25. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சியின் நிறைவான கானம் மலேசிய வாசுதேவன் மற்றும் உமாரமணன் ஆகியோர் குரல்களில்

ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை மற்றும் பொன்மனச் செல்வன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வித்துச் சென்றன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர். ஞானவேல் அவர்கள் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஈகுவார்பாளையம் வி. கணபதி அவர்கள் தபில். முதலில் கஜநானாயுதம் என்ற தொடங்கும் பாடல், சக்கரவாகம் ராகம், ஆதித்தாளம், முத்துசாமி தீட்சிதர் கிருதி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 4:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்கலம், ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக சமகண பிரியகரம் எனத் தொடங்கும் கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல், மிஸ்டர் சாபு தாளம், குரு சுரஜானந்தா இயற்றியது.

நிறைவாக சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த தேன் என்ன எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம் ராமலிங்க அடிகளார் இயற்றியது.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். ஈக்குவார்பாளையம் வி கணபதி அவர்கள் தவில் பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மலேசியா வாசேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் பேர் சொல்லும் பிள்ளை.

நேரம் 5:15:30 ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் சூதாட்டம்.

நேரம் 5:19. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் ஆத்மா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது குழுவினரோடு.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சாதனா சர்க்கம் குழுவினரோடு பாடியது மனசெல்லாம் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:30 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் மலேசியா வாசுதேவன் ஆகியோர் குரல்களில் பாரத விலாஸ்.